தேனிசை அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 நாடியத் போடுமேக. இட்ஸ் தொண்ணூற்றாங்க தொண்ணூற்றி 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிடம் காலைதோறும் 7 முதல் 8 வரை உங்கள் தேனி சாரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற வழக்கமாக காலைதோறும் இதே இடத்தில் இடை சேனல் உங்களை வழக்க உங்கள் விருப்பமான பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 9 பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேடாந்திருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில் முயற்சி. உனதானால் வெற்றியும் உன் வசமே.

இன்று காலை சிந்தனை புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலை இல்லை புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர் ஆலோசனையே தேவை இல்லை புரிதல் இருக்கும் இடத்தில் நீயா நானா என்ற போட்டி இல்லை புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவிற்கு இடமே இல்லை புரிதல் தான் அன்பு அழகாய் மலர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1988 ஆண்டில் சித்தூர் மாவட்டத்தில் படம் நான்காம் திறனுக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் படத்தின் பெயர் இதயம் ஒரு கோயில் இயக்குனர் மணிரத்னம் வகத்தில் திரைப்படத்தில் நடிகர் மோகன் நடிகை ராதா மேலும் நடிகை அம்பிகா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர் இந்த திரைப்படம் சேமித்தவர் இசைஞானியிலே அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகினவர்கள் காலஞ்சென்ற டாக்டர் பத்மசேஷ் பாலசுப்ரமணியம் அவர்கள்

0: சிறுமை பெருமிதம் நின்மை, சிறுமை பெருமிதம் உலர்ந்து விடல். உண்மையான பெருமை என்பது அகந்தை இல்லாமல் இருப்பது, அகந்தையுடன் நடப்பது சிறுமையான குணம். True greatness is free from arrogance, as small as it is to be overcome by pride.
1: Evergreen songs with Ajay Sundaram on Teeny Sierra.

94.96 அதிகாலை 9 ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள். Have a wonderful day.

அனைவருக்கும் எமது ஆளும் ஸ்ரீவாந்தோழியில் இந்த அதிகாரியில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல் வரவேற்கிறோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். மரகாதிகள், இன்னைக்கு புதன்கிழமை, மேலும் சூரியன் தோழடி உடைக்கின்றது இந்த குளிர்காலத்திலே. மேலும் எமது ஆளும் ஸ்ரீவாந்தோழியில் வழக்கமாக இசைமழையை போடுகின்றது. ஜஸ்ட் 8 மணி வரை எங்கு போனாலும் நீங்கள் பகிர்ந்து பாடிங்க போங்க.

கடவை காலை வாரத்தின் நடுப்பகுடி அல்லவா திங்கள் சிம்மா என்ற இரண்டு நாட்களை கடந்து கொண்டு விட்டோம். இன்னும் கொஞ்சம் முற்றகமாக பயணித்தால் வார இறுதியும் நம்மை தேடி வந்துவிடும். மேலும் இந்த அதிகாலையில் ஒரு சூடான காஃபி, சூடான தேநீர், இனிய பாடல்களுடன், என் நல்ல எண்ணங்களுடன் இந்த அழகான காலையை நாம் ஆரம்பிக்கிறோம் அல்லவா.

இந்த காலையில் சூரியன் தனது பொன்னொழியை பரப்பிவிட்டான். புதிய நம்பிக்கையோடும் புதிய உற்சாகத்தோடும் இன்றைய நாளை ஆரம்பிப்போம். மேலும் இன்றைய நாள் முழுவதும் உங்கள் மனதில் சந்தோஷம், உங்கள் வீட்டில் அமைதி, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிரந்தர கட்டம்.

many more happy returns of the day. இன்றைக்கு புதன் கிழமை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இன்றைக்கு ஷமனி உரை சேர்ந்த திரு அஸ்வன் அவரது பிறந்த விழாவை கொண்டு அழைக்கிறார். மேலும் அரிசி அவலன் மேலும் சிம்மி சகாதேவன் அச்சுடன் சிறுமி கவீன் செல்விதா ரிசன் அகிலன் கிஸ்தன் அரங்கசாமி சிறுமன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பு நூற்றுக்களை கூறுகின்றார்கள். இதை பற்றி நாம் ஷமணி உரை சேர்ந்த அச்சுடன் தனது பிறந்தாட்டி நாம் அன்புடன் தொடங்கியும் சகாதேவன் சிம்மி மேசா அஸ்வன் அவலன் கிஸ்தன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் சிறப்பாக எந்த படனையும் நம் கோக்கா வாழ்க்கை வசிக்கும் புபுல் ஜிதான் இந்திரன் மேலும் டனிலா மெலிசா தியான நிலியானா நெல்சன் ஆகியிருக்குடன் நாம் விளங்குகின்றோம். இதே பாட்டை நாம் பக்க வசிக்கும் ஜீவன் செல்வீனா வினோத் ராஜன் மல்லிகா சுன் சீனிவாசன் நீதி ருபின் அருணன் ஆகியிருக்குடன் நாம் விளங்குகிறோம். இதே பாட்டை நாம் நுவல் ஃபிரான்சூரைச் சேர்ந்த புஷான் கிரீஷ் பூமாலை ஆகியிருக்குடன் நாம் விளங்குகின்றோம்.

அமர்லை இனிய இசையோடும் இனிமையான நினைவுகளோடும் இன்றைய காலை நேரத்தை நிறைவு செய்கின்றோம். உங்கள் நாள் சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் மன நிறைவாகவும் அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்த தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட